பொழுதுனை ஃபவுட் மாய் மகச யோகா ஜினி சேத்தரிக் வருஷ ரங்க கோபி காந்தரான்ஷா கார்வனியின் தக்கு பண்ணு தும் ஏக்கு தாதிக் ஷிபான் சோக் சார்வக ஹல் சேப்பிம் ரேங்கு மியுசிக்கலி ஆல் யார்ஸ் வல் ஆப்டி தில் சே ஹமாரே தில் தக் ஆனி ஐக்கு பண்ணு காந்தரான்ஷா யா கார்வனிக் முகார் வர்த்தனா தும்கா ஐக்கும் தித்தா சில்வியா ஆனி அடி ஹனி காயிலே காந்தார் உக்டாஸ்